nation. Freedom! He was chasing.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளிமாலை நிகழ்ச்சி. இப்போது நேரம் சரியாக 6:02. 6 மணியிலிருந்து 8 மணி வரை பிரதி வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் வானிசை வானொலியை இந்த விண்ணப்பம் ஊடாக வழங்குவது வழக்கம். அந்த வகையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான விண்ணப்பம் 88.9 அலைவரிசையில் வானிசை வெள்ளிமாலை தமிழோடு பிறப்பு இணையத்திலும் நீங்கள் கேட்கலாம். www.winfm.org.au என்ற இணையதளத்தினூடாகவும் இன்று 8 மணி வரை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதன் பிறகு 8 மணிக்கு பிறகு எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் பாட்காஸ்டூடாகவும் கேட்டு மகிழலாம் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முகமாக இன்றைய வெள்ளிமாலை ஆரம்பிக்கும் முகமாக ஒரு பாடலோடு ஆரம்பி

0: நேர்கள் இணைந்திருப்பது வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியோடு. இன்று உண்மையில் வானிசை வானொலியில் நாங்கள் ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அதாவது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில், ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்புகளை பொறுத்தவரையில் இவர் பெயரை தாண்டி நாங்கள் செல்ல முடியாது என்ற வகையில் திரு பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களை நாங்கள் இப்போது எமது கலையகத்துடன் இணைத்திருக்கின்றோம். அதாவது 30 வருடங்களாக இன்று அது 30 ஆண்டுகால பூர்த்தியை கொண்டாடும் எமது இன்ப தமிழ் ஒளி வானொலியின் நிறுவனர் இயக்குனர் என்று பல தரப்பட்ட பதவிகளை வகிக்கும் இன்ப தமிழ் வானொலியின் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களை நாங்கள் இணைத்திருக்கின்றோம். வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சர்தார். வணக்கம் வானிசை நேயர்களே.
0: ஆம், வானிசை சார்பாக, எமது நேயர்கள் சார்பாகவும், எமது கலையகத்தில் இருக்கும் அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு முதலில் உங்களது இந்த வானொலியின் 30 வருடகால வெற்றி பயணத்துக்கு எமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்த வயதில்லை என்று சொல்வார்கள், ஆனாலும் அதற்காக பிரார்த்திக்கலாம். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதும் அளவுக்கு நாங்கள் பெரியவர்கள் அல்ல, என்றாலும் எங்களை சற்று குறைத்து கொண்டு உங்களை பெரிய ஒரு பெரிய இடத்தில் வைக்க வேண்டும் தானே.
1: சொல்வதற்கு வயது தேவையில்லை. அந்த வேளையில் உங்களுடைய வானொலி வானிசை சுகிர்தகுமார் அவர்களுடைய இயக்கத்தோடு நீண்ட காலமாக ஒலிபரப்பில், இன்று வரை நேரடி ஒலிபரப்பாக நிலைய கலையகத்திற்கு சென்று நடத்துகிற ஒரே ஒரு வானொலி அர்ப்பணிப்பு சேவையாக பார்க்கிறேன். நீங்கள் அழைத்ததை இட்டு மற்ற மகிழ்ச்சி. நன்றி.
0: நிச்சயமாக, நிச்சயமாக. எப்படி இருக்கிறது 30 வருட கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது?
1: கொண்டாட்டம் என்று சொல்வதை விட ஒரு சில சாதனைகளை சாதித்திருக்கிறேன் என்ற ஒரு திருப்தி இருக்கிறது. ஆனால் அதை நிறைவாக செய்ய முடியவில்லை. சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், பல பல சிக்கல்கள், சவால்கள், அவற்றிற்கு நான் யாரையும் குறை கூறுவதற்கு இல்லை என்னை விட. அந்த வகையில் சாதித்தவைகளை நினைத்து மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். தொடர்ந்து அது 24 மணி நேரமும் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதில் கடந்த ஆண்டு எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட இழப்பு என்னை மிகவும் பாதிப்படைய வைத்துவிட்ட காரணத்தினால் நான் ஒட்டுமொத்தமாக ஒதுங்கி விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் இந்த 30வது ஆண்டு நிறைவு என்று ஒன்று வருகிற பொழுது, அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, நான் இணையதளத்தினூடாக பார்க்கிற பொழுது பல நாடுகளிலிருந்து இன்னமும் கேட்கிறார்கள். ஆஸ்திரேலிய மண்ணிலிருந்தும் மூத்தவர்கள், முதியவர்கள், அந்த வானொலி வைத்திருப்பவர்கள் ஏதோ செய்திக்காகவும், பழைய நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்புகளாகவும், சமூக வானொலிகளினுடைய நிகழ்ச்சிகள் ஆஸ்திரேலியா, குறிப்பாக மெல்பர்னிலிருந்து வானிசை, வானமுதம், தமிழ் குரல், தமிழோசை, சங்கநாதம் போன்ற நிகழ்ச்சிகளின் நேரடி ஒலிபரப்புகள், நியூசிலாந்திலே ஒலிபரப்பாகும் அத்தனை ஒலிபரப்புகளையும் கால நேர மாற்றத்திற்கிணங்க மாற்றி ஒலிபரப்புகின்ற ஏதோ வகையில் நாளாந்தம் அதன் பிடிப்போடுதான் பயணிக்கிறேன். நாளாந்த செய்திகளை காலை, மாலை, இரவு என்று ஒலிபரப்பி என்னை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்னமும் சாதித்திருக்கலாம், ஆனால் காலம், களம், நேரம் எல்லாம் இணைந்து வரவில்லை என்பது நினைத்து கவலைப்படுவதற்கில்லை.
0: கவலைப்படுவதற்கில்லையா? ஏனென்றால் பொதுவாகவே புலம்பெயர் நாடுகளில் ஒரு வானொலி ஒலிபரப்பை, அதுவும் 30 வருடங்கள் தொடர்ந்து நடத்தி இருக்கிறீர்கள் என்பதே ஒரு பெரும் சாதனை தான் உண்மையில். ஏனென்றால் அதன் சாதக பாதகங்களை தெரிந்தவன் நான் என்பதால் அதை நான் நிச்சயமாக தைரியமாக கூறலாம் உங்களுக்கு.
1: நிச்சயமாக சர்தார். இன்று நீங்கள் அழைத்தது போல் நான் கடந்த பிப்ரவரி மாதம் இலங்கை சென்றிருந்த பொழுது அங்கே நடந்த இலங்கை ஒலிபரப்பு கொண்டு ஸ்தாபனத்தின் கௌரவிப்பு 100வது விழாவுக்கான கௌரவிப்பு நிகழ்வில் பிரதமர் இல்லத்தை, அதாவது அலரி மாளிகைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, அதே போல் இலங்கை ஒலிபரப்பு கொண்டு ஸ்தாபனத்தினரும் அழைத்து என்னோடு என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சிகள் என்று பார்க்கிற பொழுது மீண்டும் ஒரு ஆர்வம் தூண்ட, அதாவது தொடர்ந்து ஒலிபரப்பில், களத்தில், நேரலையில் இணையலாமா என்று எண்ண தோன்றும் அளவு, குறிப்பாக நீங்கள் உங்களை போன்றவர்கள் அழைத்து, கட சகோதரன் எட்வர்டு அருள்நேசுதாசன் அவர்களுடைய வானமுதம் நிகழ்ச்சிக்காக சிறப்பான 4 பாடல்களை இயற்றி வாழ்த்தி இருந்தார்கள். மரம் நெகிழ வைத்து விட்டது. ஆகவே எதையோ செய்திருக்கிறேன், பிரதி உபகாரமாக பெற்றுக் கொள்வதற்கு என்று எண்ணுகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: நிச்சயமாக நிச்சயமாக அந்த அந்த மகிழ்ச்சிக்கு நீங்கள் உரியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் எமது வானொலி பரப்பில் நான் அறிந்த வரையில் வெளிநாடுகளில் சென்று புலம்பெயர் நாடுகளில் 24 மணி நேர வானொலிகளை அமைத்தவர்களில் நீங்களும், அதுபோல கனடாவில் ஒரு இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவரும் தான் உண்மையில் இந்த இரண்டு கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் நான் நினைக்கிறேன் அவர் பெயர் இளைய பாரதி அவர்கள், மன்னிக்க வேண்டும் வயது போகிறது எங்களுக்கும்.
1: நாம் இருவரும் ஒரே காலத்தில் சமகாலத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் பகுதி நேர அறிவிப்பாளர்களாக சேர்ந்தவர்கள் என்பதும் பதிவுக்காக குறிப்பிடுகிறேன்.
0: நிச்சயமாக நிச்சயமாக. அந்த வகையில் இப்போது நீங்கள் இதை இந்த கேள்வியை நான் கேட்பதற்கான காரணம், இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் இனிவரும் அடுத்த தலைமுறைக்கு உங்களது அந்த அனுபவத்தை நாம் கடத்த வேண்டும் என்பதற்காக நான் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கின்றேன். முதலில் ஒரு 24 மணித்தியால வானொலியை, ஒரு நேரடி வானொலியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி உதித்தது, ஏன் உதித்தது?
1: அதாவது என்னுடைய வாழ்க்கை என்பது ஒட்டுமொத்தமாக பல தடவை மீண்டும் மீண்டும் சொன்ன விடயம், 6 வயதிலிருந்து ஒலிவாங்கிக்கு முன்னால் வாரம் தவறாமல் ஒலிவாங்கிக்கு முன்னால் நின்ற அனுபவமும் அது தருகிற மகிழ்ச்சியும், அதாவது ஒலிப்பதிவு நிகழ்ச்சி, குழந்தை நிகழ்ச்சி ஒன்றை ஒலிப்பதிவு செய்து அதை வீட்டிலே இருந்து வானொலி பெட்டி கூடாக அந்த காலத்திலே 70களிலே கேட்பது என்பதே பெரிய சந்தோஷத்தை தந்தது. அதுபடியே எனக்கு அதிலே ஒரு பச்சு பிடிப்பு இருந்தது. சரியாக மலர்ந்து வருகின்ற காலத்தில் ஒலிபரப்பாளராக பதவியேற்று ஒளிபரப்பு துறையிலும் காலூன்றக்கூடிய காலத்தில் நாட்டு நிலவரத்தால் நான் உந்தி தள்ளப்பட்டேன், வெளிநாட்டுக்கு வருவதற்கு தள்ளப்பட்டேன் என்றுதான் கூற வேண்டும். அந்த பசியை ஒரு 10 ஆண்டுகள் குடும்பம் இங்கே வந்ததும் குடும்பமாகிவிட்டேன், பிள்ளை பிறந்தது, அதே போல அந்த தொந்தரவுகளை எல்லாம் முடித்துக் கொண்டு இந்த பசியோடு அறைந்தேன். 93rd ஆண்டு ஒரு மணி நேர ஒலிபரப்போடு ஆரம்பித்து அதை இன்பத்தமிழ் இரவாக்கி அதன் மூலம் இங்கே ஒலிபரப்பு பயிற்சியாளராக பயிற்சி பெற்ற பொழுது கிடைத்த தொடர்பு மூலம் இந்த 24 மணி நேர ஒலிபரப்பை நேயர்களை நம்பி பெரிய முதலீட்டை இட்டு நான் இந்த விடயத்தில் இறங்கவில்லை என்று நான் சொல்லிக் கொள்வேன். என்னுடைய ஆர்வம், அதே வேளையில் எனக்கு இருக்கக்கூடிய சொற்ப திறமைகள், ஒலிபரப்பு துறையின் சார்ந்த அனுபவம் என்பவற்றை மூலதனமாக வைத்து ஆரம்பித்தேன். பரந்த அளவில் அந்த காலம் இன்டர்நெட் கூட இல்லாத காலம், நான் ஆரம்பித்த காலம் 96, மிகுந்த பொருட்செலவில் மிகுந்த பிரயத்தனம் எடுத்து பிபிசி தமிழோசை ஒலிபரப்பை, அதாவது சிற்றலை வரிசையில் ஒலிபரப்பாகும் இங்கே 2 மணி அளவிலே, அதனை இரவிலே ஒலிப்பதிவு செய்து காதை ஒலிபரப்பில் சேர்ப்பேன். அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு செயற்பட்டேன். ஆதரவு தந்த நேயர்களுடைய ஆதரவினால் தான் அதை சாத்தியப்படுத்தினேன். அது பல இடையூறுகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள் ஏற்பட்டது தான், என்றாலும் திருப்தி அடைந்தேன். தாராளமாக அதன் மூலமாக பயனடையக்கூடிய அளவு, சமூகம் பயனடையக்கூடிய அளவு, எங்கள் தாய்மண் பயனடையக்கூடிய அளவு என் பங்களிப்பு வழங்கக்கூடியதாக இருந்தது என்பதைத்தான் நாளாந்தம் நினைத்து நான் திருப்திப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
0: அந்த வகையில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு நெரோகாஸ்ட் என்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தினூடாக அல்லது இருந்த ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் உங்களது வானொலிக்காக பயன்படுத்திக் கொண்டு 24 மணி நேர வானொலியை நடத்தியிருந்தீர்கள். அதன் பிறகு தொழில்நுட்பம் இப்போது மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாறி வரும் இந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன தொழில்நுட்பத்தை கடந்து வந்திருக்கின்றீர்கள் என்பதையும் கூறுங்களேன்.
1: முதன் முதலில் நான் ஆரம்பித்த பொழுது சப் கேரியர் ப்ரோட்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம், அதாவது ஏற்கனவே எஃப்எம் இல் 1000 கிலோவாட்ஸ் அலைவர், அதாவது திறனுடன் பவர் ஒளிபரப்புகின்ற எஃப்எம் வானொலியில் ஒரு சப் கேரியராக எங்களுடைய வானொலியை சேர்த்துக் கொள்ளலாம். அது பாரிய பொருட்செலவு, மாதாந்தம் $2,500 செலுத்துகின்ற வகையிலேதான் சப்கரிய புரோட்காஸ்டாகத்தான் நான் ஆரம்பித்தேன். அதற்கு பின்னர் நெரோகாஸ்டிங் என்கின்ற நீங்கள் குறிப்பிட்ட எஃப்எம் அலைவரிசை, அதாவது வானொலிகளிலே இல்லாத 108 வரைதான் எஃப்எம் அலைவரிசை வானொலி பெட்டிகளிலே இருக்கும். எங்களுடையது 151.3 அலைவரிசை என்கின்ற அலைவரிசை. அது லைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய அனுமதி பத்திரம் பெற வேண்டும். அதற்கு ஆண்டுக்கு $2,000 வரை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நான் செலுத்த வேண்டும். ஆரம்பித்த காலத்திலிருந்து சிட்னியிலும் பின்னர் கன்பராவிலும் பின்னர் சிட்னி மெல்பர்ன் கன்பரா ஆகிய இடங்களில் ஒலிபரப்பி மூலம், அதாவது டிரான்ஸ்மிட்டர் மூலம் பிரத்யேகமாக அந்த அலைவரிசையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வானொலி பெட்டிகளை செய்ய வேண்டும். ஆகவே இரண்டு விதமான வானொலி பெட்டிகள் அந்த இரண்டு தொழில்நுட்பத்துக்கும் தேவைப்பட்டது. நேயர்கள் அதை மிக ஆர்வத்தோடு, வானொலி மீது இருந்த பற்றினால், நிகழ்ச்சிகள் மீது இருந்த ஆர்வத்தினால் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகு இன்டர்நெட் வந்ததற்கு பின்னர், அதாவது இணையம் மூலமான செயற்பாடு வந்ததன் பின்னர், இப்பொழுது இணையதளத்தின் ஊடாகவே உலகம் முழுவதும் கேட்கக்கூடிய வகையில் ஒலிபரப்பை தொடர்ந்து
0: கொண்டிருக்கிறேன். ஆனால் உண்மையில் இப்போது பலதரப்பட்ட ஒலிபரப்புகள் வந்தாலும், இப்போது வானொலி சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், வானொலி வழக்கொழிந்து போகும் என்றும் பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது பல தொழில்நுட்பங்களில் மாறி மாறி இப்போது வேறு வேறு முகங்களை எடுத்து அது வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வானொலியின் எதிர்காலம், நீங்கள் கடந்து வந்த பாதையில் 30 வருட காலத்துக்கு மேற்பட்ட ஒரு வானொலி ஒலிபரப்பு உங்களுக்கு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, அந்த வகையில் இனிவரும் காலங்களில் வானொலிகள் எப்படி அமையும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: வானொலிகளை பொறுத்தவரையில் ஒரு காலம், நீங்கள் சொன்ன விடயத்தை நான் கூட உரத்து சொல்லி இருக்கிறேன். எத்தனை தொலைக்காட்சிகள் வந்தாலும், இவ்வளவு விடயங்கள் இருந்தாலும், வானொலி ஒன்றை கேட்டுக்கொண்டு பல விஷயங்களை செய்யலாம் என்கின்ற வகையில் வானொலிக்கு அழிவில்லை என்ற ஒரு எண்ணம் அல்லது நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது வளர்ந்திருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்பது மக்களுக்கு நேரம் போதாமை என்கின்ற வகையில், இப்பொழுது கையடக்க தொலைபேசிதான் முழுமையான ஊடகப்பரப்பாக இருக்கிறது. ஆகவே ஒரு வானொலியை கேட்க வேண்டும் அல்லது வானொலியிலே இருந்து தான் தகவல்களை பெற வேண்டும் என்ற தேவை இப்பொழுது மருகி கொண்டு போகிறது. அதாவது அந்த தேவை இப்பொழுது நாங்கள் மற்ற ஊடகங்களில் இருந்துதான் வானொலிக்கு தகவல்களை எடுக்கிறோம். செய்திகள் கூட விரல் நுனியில் வந்து சேர்ந்து விடுகிறது. ஆகவே அந்த அவசியம் அற்று போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அல்லது அந்த தொழில்நுட்பம் சற்று கடினமானதாகத்தான் பயணிக்கப் போகிறது. அதற்கு எதிர்காலம் இல்லை என்று நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். ஆனால் வளர்ந்து வரும் சமுதாயம் அதற்குள் எந்த அளவுக்கு செல்லும் என்று, இப்பொழுது நீங்கள் இங்கே வாகனங்களில் கேட்கலாம் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் வாகனங்களில் கூட யூடியூப்பை தட்டிவிட்டு ஓடுகிறார்கள்.
0: ஆம், அதற்கும் போட்டி வந்துவிட்டது உண்மையில். அந்த வகையில் இளம் தலைமுறையினரின் பங்களிப்பு இப்போது உங்களது வானொலிக்கு எப்படி இருக்கிறது? இன்பத்தமிழ் வானொலிக்கு இளம் தலைமுறையினரின் பங்களிப்பும் இருக்கிறதா?
1: நிச்சயமாக இந்த தமிழ் ஒலி வானொலிக்கு என்று இளம் தலைமுறையினுடைய படைப்புகள் உங்களுடையது போன்ற சமூக வானொலிகளினூடாக ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதிலே இளையவர்கள் பங்கு பெற்றுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்றால் இந்த மொழிக்கான ஒரு களமாக, இந்த மொழியை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு களமாக வானொலி இருக்கிறது என்பதனால் இளையவர்கள் வெளிநாடுகளிலே, குறிப்பாக உங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற இளையவர்களை பார்க்கிறேன், மற்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிற இளையவர்கள், அவர்களுடைய ஆர்வம், மொழி மீதான ஆர்வம் இந்த ஊடகத்துறையின் ஊடாக வெளிக்கொணர்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆகவே இளையவர்கள் இந்த தொழில்நுட்பத்தை நிச்சயமாக மறந்துவிடப் போவது இல்லை. ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவு பங்களிப்பு இருக்குமா, அல்லது நான் சிறு வயதில் பங்களித்த பொழுது ஏற்பட்ட திருப்தியை இந்த ஊடகம் தருமா என்பது எனக்கு சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது.
0: கேள்விக்குறியாக வைத்துக் கொள்ளவே வேண்டாம். அடுத்த பொன்விழா ஆண்டிலும் நாங்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்வோம். அந்த வகையில் எமது வானொலி வாயிலாக உங்களுக்கு எமது நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கலையகத்தில் என்னுடன் குமாரண்ணனும் இருக்கிறார். குமாரண்ணனின் அன்பும் ஆசியும் மூலம் உங்களுக்கு வந்து சேரும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் நன்றி, எனது அன்பு அழைப்பை ஏற்றி இந்த நிகழ்ச்சியில் உங்களது தனிப்பட்ட சந்திப்புகளை தவிர்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்குபற்றியமைக்காக, இந்த நேரலையில் பங்குபற்றியமைக்காக உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களுக்கு விடை தருகின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம்.
1: நிச்சயமாக சுஜிதகுமார் அவர்களுக்கும் அவருடைய அன்பு பங்களிப்பு எப்பொழுதும் இருந்திருக்கிறது. அவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கங்கள்.

0: ஆம், இன்பத்தமிழ் ஒளியை உலகெங்கும் எடுத்துச் சென்ற இன்பத்தமிழ் வானொலிக்கு 30 வருடங்கள் பூர்த்தியானதையொட்டி அதன் நிறுவனர் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்களை நாங்கள் எமது வானொலியில் இணைத்துக் கொண்டிருந்தோம். இப்போது கலையக நேரம் சரியாக 6:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 88.9 அலைவரிசை நூடாக விண்ணகம் ஊடாக ஒழித்துக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான வானிசை வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வானிசை வானொலியில் அடுத்ததாக நாங்கள் செல்வி நீஷாவின் ஒரு ஒளித்தொகுப்பை தரவிருக்கின்றோம். செல்வி நீஷாவின் ஒளித்தொகுப்பை
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் விண்ணப்பம் சமூக வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு. முதலில் மன்மதன் திரைப்படத்தில் இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் மன்மதனே நீ பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு சினேகன் வரிகளை எழுதி சாதனா சர்கம் பாடியுள்ளார்.

நேயர்கள் இணைந்திருப்பது வானிசியின் வெள்ளிமாலை நிகழ்ச்சிகள். இந்நிகழ்ச்சிகளை 88.9 FM-லும் winfm.org.au என்ற இணையதளத்திலும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இன்று நான் உங்களிடம் ஒரு குட்டி கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதையின் தலைப்பு பழி வாங்கும் எண்ணம். ஒரு நாள் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது மாணவர்களிடம் இந்த கேள்வி கேட்டார். மன்னிக்க முடியாத கோபம் யார் மீதேனும் இருக்கிறதா உங்களுக்கு? சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரேனும் பழி வாங்க துடிக்கிறீர்களா? மாணவர்களிடம் கேட்டார் ஆசிரியர். வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆமாம் ஐயா என்றார்கள். ஆசிரியருக்கு மிகுந்த வியப்பு. ஒவ்வொருவராக அழைத்து மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத அளவுக்கு எத்தனை கோபங்கள் உள்ளன என்று கேட்டார். ஒவ்வொருவரும் 5, 10 என்று அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். மாணவர்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் தவறு என்று புரிய வைக்க நினைத்தார். ஒவ்வொருவரிடமும் ஒரு பையை கொடுத்தார். வகுப்பறைக்கு ஒரு கூடையில் தக்காளி கொண்டு வரப்பட்டது. யார் மீது எத்தனை பழிவாங்கும் எண்ணம் உள்ளதோ அத்தனை தக்காளிகளை தாங்கள் பையில் எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இந்த தக்காளி பையை எப்போதும் உன்கூடவே இருக்க வேண்டும், தூங்கும் போதும் அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என கட்டளையிட்டார். ஒன்றும் அறியாமல் தலையை ஆட்டினார்கள் மாணவர்கள். ஓரிரு நாட்கள் ஒரு குறையும் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தக்காளிகள் அழுகி நாறு துவங்கியது. நாற்றம் அடிக்கும் பையுடன் வெளியே செல்ல மாணவர்கள் கூச்சப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் ஆசிரியரிடம் சென்று பைகளை தூக்கி எரிய அனுமதி கேட்டனர். மெல்ல புன்னகைத்த ஆசிரியர், நாற்றம் வீசுபவை தக்காளி மட்டுமல்ல, அந்த நாற்றத்தை போலவே உங்கள் பகைமை உணர்வும் பழி வாங்கும் குணமும் மனதுக்குள் அழுகி நாறிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே பகை பழியை மறந்து மன்னித்து விடுவதாக இருந்தால் தக்காளி பையை தூக்கி எறியுங்கள் என்றார். அப்போதுதான் மாணவர்களுக்கு மன தெளிவு பிறந்தது. அப்போதே தக்காளி பைகளை குப்பை தொட்டியில் வீசிய மாணவர்கள் பகை மறந்து ஒருவரை ஒருவர் ஆற தழுவி கொண்டு வகுப்பறைக்கு திரும்பினர். நம் ஒவ்வொருவரும் இப்படிதான் பழி வாங்கும் எண்ணத்தோடு காத்திருக்கிறோம். தக்காளி பை நாற்றத்தோடு பகைமை மறப்போம், பகுத்தறிவோடு பயில்வோம். இத்துடன் இந்த கதை முடிந்துவிட்டது. இப்போது ஹாப்பிராஜ் திரைப்படத்திலிருந்து ஜஸ்டின் பிரபாகரின் இசையில் கடவுளின் தோட்டம் பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு சாரதி வரிகளை எழுதி SPB சரண் பாடியுள்ளார். அடுத்த முறை உங்களிடம் வேறொரு சுவாரஸ்யமான கதையை கூறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா. நன்றி, வணக்கம்.

0: வந்திருக்கின்றார். அவர் ஒரு நிகழ்ச்சிக்காக மெல்பர்ன் வந்திருக்கின்றார். அவரை இப்போது நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வோம். வணக்கம் ஸ்ரீ பால்கா ராம் பிரசாத் அவர்களே.
1: வணக்கம், சௌரியமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: God's grace, no complaints.
0: நன்றி. எமது அன்பு அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. உண்மையில் நீங்கள் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அந்த நிகழ்ச்சிகளை பற்றி முதலில் நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நாளை உண்மையில் எங்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அட்ரஸ் வைத்திருக்கிறீர்களா?
1: நாளைக்கு வந்து சிவா விஷ்ணு கோயில்ல நடக்கிறது.
0: ஆம்.
1: அப்புறம் நாளைக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல நடக்கிறது. அந்த ஸ்கூல் பேர் ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன்.
0: கீஸ்ப்ரோ செகண்டரி காலேஜில் ஸ்பிரிங்வேல் சவுத்தில் நடைபெறவிருக்கிறது. நாளை நான் நினைக்கிறேன் நாளையில 17ஆம் தேதி 5 மணியிலிருந்து 7:30 மணி வரை நடைபெறவிருக்கிறது என்று நினைக்கிறேன்.
1: கரெக்ட். உங்களுக்கு என்னோட ஜாஸ்தி தெரிஞ்சிருக்கு.
0: நிச்சயமாக முடிந்தால் நிச்சயமாக வர வாய்ப்பிருந்தால் நிச்சயமாக பங்கு பெற்றுவோம். ஏனென்றால் உங்களை போன்ற ஒரு ஒரு மிகவும் பிரபலமான ஒரு கலைஞரின் நிகழ்ச்சியை காணும் வாய்ப்பை தவறவிடக்கூடாது. என்றாலும் பார்ப்போம். ஏனென்றால் எல்லா நிகழ்ச்சிகளுமே அங்கு மெல்பர்ன் அந்த பக்கம் நடப்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. நாங்கள் இங்கு மேற்கில் இருக்கின்றோம், நீங்கள் அங்கு கிழக்கில் இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேர பயணத்தை தாண்டி வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் சில சிக்கல்கள் இருக்கிறது. நாங்கள் எப்போதுமே மெல்பர்ன் மேற்கை நிகழ்ச்சி நடத்துங்கள் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகின்றோம். பார்ப்போம், இனிவரும் காலங்களில் மெல்பர்ன் மேற்கிலும் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த வகையில் மியூசிக்கல் இவெண்ட் நடக்கவிருக்கிறது. மே 17ஆம் தேதி 5 மணியிலிருந்து 7:30 மணி வரை நடக்கவிருக்கிறது. ஆம், பாலக்காடு ராம் பிரசாத் அவர்களை சொல்லுங்கள், என்னென்னவெல்லாம் ரசிகர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கலாம்?
1: ஜெனரலாவே என்னோட கச்சேரின்னு வரும்போது ஒரு 2-3 விஷயங்கள் என்னோட ரசிகர்கள் எப்போதுமே எக்ஸ்பெக்ட் பண்றா. ஒன்னு வந்து நம்மளோட கலை, அதாவது வந்து பர்டிகுலர்லி நம்மளோட இசையும் சரி பரதமும் சரி இறை பணியை நோக்கினது. அதாவது வந்து நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்கு நம்மளோட உலகத்துல. அதுல வந்து கர்நாடக சங்கீதம் அண்ட் பரதம் அப்படிங்கறத நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் அண்ட் டான்ஸ் ஃபார்மோட யூனிக் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஐட்டம்ஸ், அதாவது வந்து எல்லா சாங்ஸ் தட் ஆல் சிங்கர்ஸ் சிங் டுடே இன் தியர் கான்சர்ட்ஸ், அந்த கம்போசர்ஸ் எல்லாருமே அவங்களோட இஷ்ட தெய்வத்தத்தை மனசுல நினைச்சுண்டு அவங்களுக்காக அர்ப்பணிச்ச கீர்த்தனைகளை தான் நாங்க இங்க பாடுறோம். அதனால இது கம்ப்ளீட்டா பக்தி சார்ந்த ஒரு சங்கீதம் அப்படிங்கறது வந்து நம்மளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். சோ அதனால என்னோட கச்சேரிக்கு வரவர்களுக்கு வந்து என்னோட ஆசையும் அதுதான், அவங்க எதிர்பார்த்து வர்றதும் அதுதான். என்னன்னா ஒரு மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுமா இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஒன்னே மெடிடேட்டிவ்னா ஒன்னே ஒரு 2.5 மணி நேரமோ அப்படியே 3.5 மணி நேரமோ ஓம்னு. மெடிடேஷன் கேன் கம் ஃப்ரம் செவரல் சோர்சஸ்.
0: நிச்சயமா
1: கம் ஃப்ரம் தி வெரைட்டி.
0: ஆமா.
1: ஸோ இன்ஃபேக்ட் அந்த வெரைட்டின்னு பேசும் போது யூஸ்வலா என்னோட கச்சேரியில வந்து எல்லா அதாவது 4 பிரபலமான தாளங்கள், ஆதி, ரூபகம், மிஸ்ர சாப்பு, கண்ட சாப்பு அப்படிங்கிற 4 மீட்டர்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற மீட்டர்ஸ்ல இருக்கிற எல்லா 4 தாளத்திலயும் இருக்கிற சாங்ஸ் வரும். ஸோ தட் இஸ் சம்திங் விச் பீப்புள் எக்ஸ்பெக்ட். அதே மாதிரி எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸையும் டிப்பிக்கலா நான் கவர் பண்ணுவேன், அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அண்ட் அஃப்கோர்ஸ் சான்ஸ்கிரிட்டும் நான் இன்க்ளூட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்லணும்னா, நான் பாடுற எல்லா கீர்த்தனைகளையும் பாடும் போது எஸ்டரியர் கிரேட்ஸ் இருக்காங்க இல்லையா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கஷீரசாகரா பாடும் போது செம்ப வைத்தியநாத பாகவதர், இல்ல இப்போ ஒரு எந்தரோ மகானுபாவுல பாடும் போது ராமானுஜயங்கார் என்ன, ஸோ நகுமோமு பாடும் போது சம்மங்குடி சிவாசியர் என்ன. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஐட்டமும் நான் பாடும் போது பழைய கிரேட்ஸ் நினைவுபடுத்துறதுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு இது வரைக்கும். அது கண்டினியூ ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா. அதுபோலவே நீங்களும் கூட ஒரு இசை பாரம்பரியத்தில் வந்தவர், மணி ஐயவர் அவர்களின் பேரன் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் அந்த பாரம்பரியத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டு செல்வதும் ஒரு சிறப்பு. அதுபோலவே நீங்கள் அங்கிருந்து வந்து இங்கிருக்கும் இளையவர்களுக்கு, மேல் இங்கு கர்நாடக சங்கீதம் படிப்பவர்களுக்கு, இங்கு சங்கீதத்தை புதிதாக படிக்கும் மாணவர்களுக்கு, இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் அந்த அறிவை கொடுப்பது என்பது உண்மையில் ஒரு இறை அருள் என்றுதான் கூற வேண்டும்.
1: அது எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இதுல வந்து நம்மளோட நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பெருசா அதுவும் கிடையாது. நம்ம மூலமா அது நடக்கிறதுன்னா வி ஆர் ஜஸ்ட் இன்ஸ்

0: வந்துட்டது, அவ்வளவுதான்.
1: நிச்சயமாக நாங்கள் எப்போதுமே கருவிகள் தான், எங்களை கொண்டு விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கும்.
0: நிச்சயமாக
1: அந்த வகையில் நீங்கள் இதுதான் ஆஸ்திரேலியா வரும் ஒரு முறையா அல்லது இதற்கு முன்னர் வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன்.
0: ஆமாமா, இது என்னோட நாலாவது பயணம் இந்த
1: வாட்டி. அந்த வகையில் இங்கு இருக்கும் இளையவர்களின் இந்த சங்கீதத்தின் மீதான ஈர்ப்பு எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
0: இதுல ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த சண்டே வந்து நடனாலயா மூலமா தான் நான் பாடுறேன்.
1: ஆமா,
0: ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் ஏன்னா இது எனக்கு பிரத்யட்சமா தெரியும், பிகாஸ் நான் அவங்க வீட்டு பக்கத்துல தான் நான் வந்து அவங்க வீட்டுல தான் இருந்துருக்கேன் என்ன. ஸோ அதனால இங்க இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் எடுக்கிற எஃபர்ட்ஸ் அதாவது ரொம்ப பெரிய விஷயம். நம்மளோட கலையை வந்து நம்மளோட நாடு, நான் வந்து இந்தியாவையும் இலங்கையும் இப்ப பிரிக்க போறது இல்லை, ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் ஏன்னா வாழ்க்கை முறை எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ அந்த இடத்துல இருந்து இத்தனை ஆயிரம் மைல் தள்ளி அதே லெவல் ஆஃப் ஒரு ரிகர் அண்ட் குழந்தைகள் கிட்ட அந்த ஆசை, நம்மளோட கலாச்சாரத்துல இருக்கிற ஆசைய வந்து இம்ப்ளான்ட் பண்றது அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து நம்ம முதல்ல வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த ஊர்ல வந்து நம்மளோட கலை வந்து இன்னைக்கு இவ்வளவு விமர்சையா நடக்கிறதுன்னா அதுக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், டீச்சர்ஸ் இவாள்லாம் தான் காரணம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் என்ன மாதிரி இருக்கிற ஆர்ட்ஸ் அங்கேயிருந்து இங்க வரும் அவ்வளவுதான், பட் எங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்ததுன்னா மேபி அந்த கான்சர்ட்ல மேபி ஒரு ஒரு 1000 பேர்ல ஒரு 2 பேர் இன்ஸ்பயர் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஆன் அ கன்சிஸ்டன்ட் பேசிஸ் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி டீச்சர்ஸ், இந்த மாதிரி லோக்கல் ஆர்டிஸ்ட் இவா பண்றதெல்லாம் தான் வந்து ஒரு ஹியூமன் சர்வீஸ் நான் கருதுறேன். அந்த விதத்துல ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி இட் இஸ் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இட்ஸ் வெரி ஹம்பிளிங் டு சே தட் இந்த மாதிரி ஒரு இவெண்ட்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு
1: நினைக்கிறது. ஆம், அதுபோல நான் நினைக்கின்றேன் உங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி கூட நாளை ஏற்பாடு ஆகியிருக்கிறது. மாலை இந்த சிறுவர்களின் இந்த மாணவர்களின் நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு அவர்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் விதமாக நீங்கள் அவர்களுக்கு கேள்வி பதில் அளிப்பதாகவும் கேள்விப்பட்டோம், அதை பற்றியும் நீங்கள் கூறலாமே.
0: நான் ஆக்சுவலா அதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து எனக்கு யூஸ்வலாவே கேள்வி பதில் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இளைஞர்கள் வந்து கேட்கும் போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல நான் பதில் சொல்றேங்கிறதோட அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் எப்போதுமே அப்படிதான் பாக்குறேன்.
1: நிச்சயமா,
0: அண்ட் டெஃபினட்டா ஒவ்வொரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறைன்னு வரும்போது அவங்க இன்னும் புத்திசாலித்தனமா தான் இருப்பாங்க.
1: நிச்சயமா, அடுத்த தலைமுறை எப்போதுமே எங்களை விட ஒருபடி மேலாகவே சாதிக்கும்.
0: ஆமா ஆமா, நிச்சயமா. இப்போ அதுவும் இந்த ஜெனரேஷன்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8 படி ஜாஸ்தியா தான் இருக்கு. சோ அதனால கச்சேரியோட இன்ஃபேக்ட் க்வெஸ்சன் ஆன்சருக்கு தான் கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: என்னாலும் இல்லை, அதை சரியான ஒரு சம்பிரதாய பூர்வமாக ஒரு சரியான சாஸ்திரிய சங்கீதத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது உங்களை போன்றவர்களது உண்மையில் தலையாய கடமை. ஏனென்றால் அதன் மூலம்தான் நாங்கள் எங்களது வேர்களை இதுபோன்ற ஒரு நாட்டில், ஒரு பல்கலாச்சார நாட்டில் எங்களால் நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. எமது சமூகத்தை ஒரு சிறந்த சமூகமாக, ஒரு சிறந்த ஆளுமையுள்ள சமூகமாக நாங்கள் இங்கு பேரும் புகழோடும் இருப்பதற்கு இதுபோன்ற கலைகள், கலாச்சாரங்கள் உண்மையில் எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. அந்த வகையில் உங்களை போன்றவர்கள் இங்கு வந்து இதை செய்வதற்கு நாங்கள் நன்றியுடையவர்களாகவும் இருக்க வேண்டும்.
0: ஆக்சுவலா இது வந்து நான் ஒரு கூட்டு முயற்சியா தான் நினைக்கிறேன். வந்து இப்ப நீங்க என்ன பத்தி சொல்றேன், இப்ப நான் வருதுங்கறத வந்து உங்களோட ஊடகம் மூலமா தானே வந்து 4 பேருக்கு போறது, அதனால உங்களோட பங்களிப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுல. அதனால இதுல நம்ம பிரிச்சே பேச முடியாது. முக்கியமோ உங்களை மாதிரி மீடியா ரொம்ப முக்கியம், கலைஞர்கள், லோக்கல் ஆர்டிஸ்ட், லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல்ஸ், இதெல்லாம் சேர்ந்து நம்ம பண்றதுதான். நம்ம பண்றது சின்ன சின்ன முயற்சிகள், கூட்டு முயற்சியா இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம்.
1: நிச்சயமாக, நான் ஆரம்பத்தில் கூறியது கூட நான் என்று கூறாமல் நாங்கள் எல்லோருமே ஒரு கருவிகள், இதை நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைத்தாலே பலதரப்பட்ட விடயங்களை, நாங்கள் இணைக்காத விடயங்களை எங்களால் சாதிக்க முடியும் என்பதுதான் எனதும் நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் உங்களது நாளைய நிகழ்ச்சி, அதுபோல நாளை மறுநாள் நிகழ்ச்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று எங்களது வானிசை வானொலி வாயிலாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதுபோல நீங்கள் பிரத்யேகமாக வேறு ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? அதாவது உங்களது இந்த இசை நிகழ்ச்சியில், இசை கச்சேரியில் நான் நினைக்கின்றேன் வயலின், அதுபோல மிருதங்கம் போன்றவற்றை வாசிப்பதற்காகவும் பிரத்யேகமாக இந்தியாவிலிருந்து கலைஞர்கள் வந்திருப்பதாக அறிகின்றோம். எனவே அவற்றை பற்றியும் நீங்கள் கூறலாமே.
0: நிச்சயமா. சோ எனக்கு வயலின் வாசிக்கிறது வந்து திருச்சேரி கார்த்திக் அப்படின்னு ஒரு வயலின் வித்வான், அவரும் இந்தியால இருந்து மெட்ராஸ்ல இருந்து தான் வர்றார். அப்புறம் மிருதங்கம் மூத்த கலைஞர் திரு மேலகாவேரி பாலாஜி, அவரோட இணைந்து சதீபன் இளங்குமரன் அவரும் சேர்ந்து டபுள் மிருதங்கமா வாசிக்கிறாங்க. ஸோ அதனால இது டெஃபினட்டா வந்து ஒரு ஒரு ஒரு புதுமையா இருக்கும். நம்ம யூஸ்வலா மிருதங்கத்தோட கஞ்சீரா கேட்டிருப்போம், மிருதங்கத்தோட கட்டம் கேட்டிருப்போம், மோர்சிங் கேட்டிருப்போம். ஸோ டபுள் மிருதங்கம்ங்கிற கான்செப்ட் வந்து அது ஒரு மாதிரி ஒரு யூனிக்கான கான்செப்ட். ஸோ அது வந்து ஜனங்கள் பார்க்கும் போது அதுல உற்சாகம் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை.
1: நிச்சயமாக நிச்சயமாக. எனவே நான் நினைக்கின்றேன் ஈவென்ட் பிரைட் பக்கத்துக்கு சென்று டிக்கெட்டுகள் நுழைவுச் சீட்டுகளையும் வாங்கிக் கொள்ளலாம் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் நுழைவுச் சீட்டுகள் இது இன்னும் இருக்கிறதா என்ன என்று எனக்கு தெரியாது. என்றாலும் நான் இதை அந்த விளம்பரத்தை பார்த்து இனி நுழைவுச் சீட்டுகளை வாங்காமல் இருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நுழைவுச் சீட்டுகளை வாங்குவார்கள் என்றால் ஈவென்ட் பிரைட் பக்கத்துக்கு சென்று நீங்கள் இந்த நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் நன்றி திரு பால்காட் ராம் பிரசாத் அவர்களே, எமது அன்பு அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சி இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு வந்து எமது கலையகத்துக்கோடு இணைந்து நீங்கள் இந்த பதில்களை கூறியமைக்கு மகிழ்ச்சி. முடிந்தால் நிச்சயமாக எமது நிலையம் சார்பாக எமது அறிவிப்பாளர்களோ அல்லது நானோ நிச்சயமாக உங்களது நிகழ்ச்சிக்கு வர முயற்சி செய்கின்றோம்.
0: மிக்க நன்றி. இது மூலமா உங்களோட பேசினதும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். உங்க மூலமா இந்த ஸ்டேஷன்ல கேட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நல்லா நம்ம இந்த மாதிரி கலையை நம்ம பரதத்தையும் இசையையும் வளர்க்குற மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சிக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள்.
1: நிச்சயமாக நன்றி. உங்கள் நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதுபோலவே இளம் தலைமுறை உங்களால் இன்னும் இன்னும் பயன்பெறட்டும் என்று இறைவனை வேண்டி, எல்லோருக்கும் பொதுவான வல்ல இறைவனை வேண்டி உங்களுக்கு விடை தருகிறேன்.
0: நமஸ்காரம்.
1: நன்றி. வணக்கங்கள்.

நேர்கள் கேட்ட அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல். ஊட்டி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அது. உண்மையில் நீங்கள் இணைந்திருப்பது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் வெள்ளி வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க நேர்கள். 88.9 இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவை நீங்கள் இன்று இரவு அல்லது நாளை பாட்காஸ்டில் நீங்கள் எமது www.winfm.org.au என்ற இணையதளத்தினூடாகவும் கேட்கலாம் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு பாடலுக்கு செல்கின்றோம். இன்னும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோம்.

0: நிலைய கலையக நேரம் இப்போது 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளிமலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து லண்டன் பிபிசி அனுசரணையில் ஒளிபரப்பாகும் உலகச் செய்திகள்.
1: இது பிபிசியின் உலகச் செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையிலான சந்திப்பு. ஒத்துழைப்பின் மூலமே இரு நாடுகளும் ஆதாயம் பெறும், மோதல்கள் இழப்பையே ஏற்படுத்தும் என ஜின்பிங் பேச்சு. இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம். அமெரிக்காவுடனான போர் சூழலுக்கு மத்தியில் இந்தியா வந்துள்ள இரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் ராக்சி. போர் நிறுத்தம் அமலில் உள்ளபோதிலும் லெபனான் மீது தாக்குதலை தொடரும் இஸ்ரேல். இந்நிலையில் இரு நாடுகளிடையே அமெரிக்காவில் நடைபெறும் புதிய அமைதி பேச்சுவார்த்தைகள். கியூபாவில் ஏற்பட்டுள்ள தொடர் மின்வெட்டால் மக்களிடையே எழுந்துள்ள எதிர்ப்பு. நாள் ஒன்றுக்கு 20 மணி நேரம் மின்வெட்டை எதிர்கொள்ளும் மக்கள். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோர் பெய்ஜிங்கில் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஒத்துழைப்பின் மூலமே இரு நாடுகளும் ஆதாயம் பெறும், மோதல்கள் இழப்பையே ஏற்படுத்தும் என அதிபர் ஷி ஜின்பிங் டொனால்டு டிரம்ப்பிடம் கூறினார். ராணுவம் மரியாதை, குழந்தைகளின் உற்சாக ஆரவாரங்களுடன் டிரம்பிற்கு ஆடம்பரமான வரவேற்பு வழங்கப்பட்டது. பின்னர் 15ஆம் நூற்றாண்டின் சொர்க்க கோவிலுக்கு ஷி ஜின்பிங்குடன் டிரம்ப் சென்றார். அதிபர் டிரம்ப், முக்கிய நிர்வாக அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்பத்துறை தலைவர்கள் உள்ளிட்ட ஒரு பெரிய தூதுக்குழுவுடன் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இரு நாடுகளின் உறவு முன் எப்போதையும் விட சிறப்பாக இருக்கும் என்று கூறிய டிரம்ப், இந்த ஆண்டு செப்டம்பரில் அதிபர் ஷி ஜின்பிங் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். மூடிய கதவுகளுக்கு பின் 2 மணி நேரத்திற்கும் மேலாக விவாதங்கள் நீடித்தன. இரு தலைவர்களும் ஈரானுடனான அமெரிக்காவின் போர் குறித்து பேசினர். மேலும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடாது என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என்றும் ஒப்புக்கொண்டனர். அவர்களின் பேச்சுவார்த்தைகள் வர்த்தகம், தொழில்நுட்பம் மீதான போட்டி மற்றும் தைவான் ஆகியவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது இருவரும் பேசியவற்றை இப்போது பார்க்கலாம்.
2: சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பொதுவான நலன்கள் நம்மை பிரிக்கும் வேறுபாடுகளை விட மேலானவை என்று நான் நீண்டகாலமாக நம்பி வருகிறேன். இரு நாடுகளும் ஒத்துழைக்கும் போது இரு தரப்பினரும் ஆதாயம் அடைகிறார்கள். இருவரும் ஒருவரையொருவர் எதிர்க்கும் போது இரு தரப்பினரும் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும். சீனாவும் அமெரிக்காவும் கூட்டாளிகளாக செயல்பட்டு பரஸ்பர வளர்ச்சி, நிலைத்தன்மை மற்றும் செழிப்பை பெற வேண்டும்.
3: நாங்கள் இணைந்து ஓர் அற்புதமான எதிர்காலத்தை பெறப்போகிறோம். சீனாவுக்கு நீங்கள் ஆற்றியுள்ள பணிக்காக உங்களை பெரிதும் மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் என சில சமயங்களில் நான் கூறுவதை மக்கள் விரும்புவதில்லை.
1: சீனா மற்றும் அமெரிக்க அதிபர்கள் இடையேயான இந்த சந்திப்பு சர்வதேச அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது. போர் பதற்றங்களுக்கு மத்தியில் டிரம்ப் சீனாவில் மேற்கொள்ளும் இந்த அரசுமுறை பயணம் உலக அளவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து லண்டனில் இருந்து விளக்குகிறார் பிபிசியின் சர்வதேச விவகாரங்களுக்கான செய்தியாளர் அன்பரசன் யத்திராஜன்.
4: உலகின் பல்வேறு பகுதிகளிலே ஒரு பதட்டமான சூழல், அதாவது மத்திய கிழக்கிலே ஏற்பட்டுள்ள ஒரு முருகநிலை, அதன் விளைவாக உலக அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார தாக்கம் மற்றும் தேக்க நிலை, ரஷ்யா யுக்ரைன் இடையிலான யுத்தம், இது தவிர கொரியாவில் வடகொரியா தென்கொரியா இருக்கக்கூடிய ஒரு சூழல், இந்த பின்னணியில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் சீனாவிற்கு விஜயத்தினை மேற்கொண்டிருக்கிறார். இன்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையிலே பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, இது தவிரவும் ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த ஒரு முருகநிலை, இது தவிரவும் தைவான் பிரச்சனையும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அமெரிக்கா நீண்ட நாட்களாகவே ஒரு சூப்பர் பவர், மிக சக்தி வாய்ந்த நாடாக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளில் சீனா ஒரு அசுர வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, இராணுவ ரீதியாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளிலே அமெரிக்காவிற்கு நிகரான ஒரு சக்தியாக கூட விளங்கக்கூடும் என்ற ஒரு கணிப்பும் இருக்கின்ற ஒரு சூழலில், ஒரு பின்னணியில்தான் இந்த பேச்சுவார்த்தை, இந்த விஜயம். அமெரிக்கா ஒருபுறம் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக சீனாவிலே முதலீடு செய்ய வேண்டும், அதே போல அமெரிக்காவிலிருந்து சீனா பல்வேறு பொருட்களை பெற வேண்டும். அதாவது பீஃப், பீன்ஸ் அண்ட் போயிங் என்று சொல்வார்கள். அமெரிக்காவிலே விளைவிக்கப்படும் சோயா மற்றும் அங்கே தயாரிக்கப்படும் மாட்டிறைச்சி, போயிங் விமானங்கள் மற்றும் உதிரி பாகங்களை சீனா வாங்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய ஒரு விருப்பம். ஈரான் மீது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், அழுத்தம் கொடுக்கக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் அமெரிக்கா பெற்றிருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் தைவான். இந்த தைவான் என்பது ஒரு தன்னிச்சையாக ஆளும் ஒரு பிராந்தியம், செல்ஃப் கவர்ன்ட் ப்ராவின்ஸ். தைவான் மீண்டும் சைனாவுடன் சேர வேண்டும், அதற்காக நாங்கள் இராணுவ பலத்தை உபயோகிக்கவும் தயங்க மாட்டோம் என்பதுதான் பெய்ஜிங்கின் நிலைப்பாடு. அமெரிக்காவோ பல ஆண்டுகளாக தைவானுக்கு ஆதரவு அளித்து வருகிறது, இராணுவ தளவாடங்கள், ஆயுதங்களை வழங்கி வருகிறது. கடந்த ஆண்டு ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட 11 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு தைவானிற்கு இராணுவ ஆயுதங்களை விற்க முன்வந்த போது சீனாவிற்கு அது கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இன்றைய பேச்சுவார்த்தையிலே ஷி ஜின்பிங் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், தைவான் பிரச்சனையை இரண்டு நாடுகளுமே மிகவும் ஒரு அமைதியான போக்கிலே, பிரச்சனை ஏற்படாமல் கையாள வேண்டும், அப்படி செய்தால்தான் இந்த ஒரு அமைதி நிலவும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் எதிர்காலத்திலே ஒரு கருத்து புரிதலிலே பிரச்சனை வந்து மோதலுக்கு கூட வழிவகுத்துவிடக்கூடும் என்று ஷி ஜின்பிங் எச்சரித்திருக்கிறார். அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களோ இந்த விஜயத்தை பற்றி கூறுகையில், இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு விஜயம், பொருளாதார ரீதியாக இரண்டு நாடுகளுமே மிக மிக ஒரு முக்கியமான குறிக்கோள்களை கொண்டிருக்கின்றன என்றும் கூறியிருக்கிறார். இந்த சந்திப்பு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தெற்காசிய பிராந்தியங்களிலே மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த இந்தோ பசிபிக் பகுதியிலே ஒரு தங்கு தடையற்ற வர்த்தகம், கப்பல்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு குறிக்கோள். இது தவிர இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லை பிரச்சனை, இதிலே அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்கக்கூடும் எதிர்காலத்திலே என்கின்ற ஒரு கருத்தும் டெல்லியில் இருக்கிறது. அதனால்தான் இந்த டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் அவர்களுடைய சந்திப்பு மிக மிக முக்கியமானதாக அனைத்து தரப்பினராலும் பார்க்கப்படுகிறது.
1: பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை இந்தியா நடத்தவுள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிகப்பெரிய அமைப்புதான் பிரிக்ஸ். உலக அரசியலிலும் பொருளாதார விவகாரங்களிலும் மேற்குலக நாடுகளின் ஆதிக்கத்திற்கு மாற்றுக்குரலை வெளிப்படுத்துவதுதான் இதனுடைய முக்கிய இலக்காகும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் முதல் எழுத்துக்களை கொண்டு பிரிக்ஸ் என்று இந்த அமைப்பு குறிப்பிடப்படுகிறது. முதலில் அது பிரிக் என தொடங்கியிருந்தாலும் 2010 தென்னாப்பிரிக்கா இணைந்ததன் காரணமாக அதன் பெயர் பிரிக்ஸ் என்று ஆனது. 2023 எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் பிரிக்ஸில் இணைந்தன. 2025 இந்தோனேஷியாவும் அதிகாரப்பூர்வ உறுப்பு நாடாக இணைந்தது. ஈரான் போர், வளைகுடா பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பதற்றம் மற்றும் எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள கவலைகளுக்கு இடையே இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வளைகுடா நாடுகளின் எண்ணெயை சார்ந்திருக்கும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிரச்சினைகள் மிக முக்கியமானவை ஆகும். மேல்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மையை கட்டமைத்தல் என்பது இந்த கூட்டத்தின் மைய கருத்து ஆகும். சுகாதாரம், பொருளாதாரம், ஒத்துழைப்பு, உலகளாவிய சிக்கல் மற்றும் ஈரான் போர் போன்ற விஷயங்கள் இந்த கூட்டத்தில் முக்கிய இடம்பெறும். இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் பற்றி பிபிசி செய்தியாளர் ஜுகல் புரோஹித் வழங்கும் விரிவான தகவல்களை பார்க்கலாம்.
5: The presence of the Iranian foreign minister means
2: Iranin veliyuravu amaicharin varugai endru BRICS amaippin mukkiyathuvathai velippaduthum vidamaga amaindirukkirathu. இந்த அமைப்பை பயன்படுத்தி ஈரான் தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. இதில் என்ன மாதிரியான விவாதங்கள் இடம்பெற வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். ஈரான் வெளியுறவு அமைச்சர் வந்திருக்கக்கூடிய நிலையில் பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களுடைய கூட்டத்தின் முடிவுகளை பொறுத்துதான் இதன் முக்கிய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது தெரியவரும். இந்தியாவிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றது என்பதை ஈரான் வெளிப்படையாக கூறவில்லை. ஈரானிய தரப்பில் இருந்து பார்க்கும்போது அவர்கள் தொடக்கத்தில் இருந்தே மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். அனைத்து தரப்புமே தங்களது நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கின்றன. திரை மறைவுக்கு பின்னால் நடக்கும் விஷயங்களை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்தியஸ்தத்தில் இந்தியா மிகப்பெரிய பங்களிப்பை செய்ய எப்போதும் தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். இந்த வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்பது குறித்து பலரும் எதிர்பார்த்து உள்ளனர். அது கூட்டு அறிக்கையாக இருக்கலாம் அல்லது ஒரு முடிவாக இருக்கலாம்.
1: லெபனானும் இஸ்ரேலும் வாஷிங்டனில் புதிய அமைதி பேச்சுவார்த்தைகளை இன்று தொடங்குகின்றன. இஸ்ரேலிய தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்ட போதிலும் போர் நிறுத்தம் இன்னும் நடைமுறையில் இருப்பதாகவே கருதப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முந்தைய நாளில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதால் புதன்கிழமையன்று 8 குழந்தைகள் உட்பட 22 பேர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் பெயரளவில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து இதுவரை 400 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் அதிகாரிகள் கூறுகின்றனர். இதுகுறித்து லெபனானில் இருந்து ஹியூகோ பச்சேகா வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.
3: லெபனானில் போர் நிறுத்தம் அமலில் இருப்பதாக கூறப்பட்டாலும் இங்கு போர் உண்மையில் நிறுத்தப்பட்டிருக்கவில்லை. தொடர்ந்து தாக்குதல்களுக்கு இலக்காகி வரும் மருத்துவ உதவியாளர்களால் இஸ்ரேலின் இந்த வான்வழி தாக்குதல் கேமராவில் பதிவு செய்யப்பட்டது. தாங்கள் ஹெஸ்போலாவைத்தான் குறிவைப்பதாக இஸ்ரேல் கூறினாலும் பெரும்பாலும் பொதுமக்களே கொல்லப்படுகின்றனர். பல தசாப்தங்களாக இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி வரும் ஹெஸ்போலா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. பல மைல்கள் பயணித்தும் எவரையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அனைத்தையும் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கும் இஸ்ரேலிய ட்ரோனையே எங்களால் பார்க்க முடிகிறது. போர் முன்களத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள கிராமங்களில் கூட போர் எப்போதும் அருகிலேயே இருப்பது போன்ற உணர்வு நிலவுகிறது. அருகில் உள்ள கட்டடம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உருகுலைந்து கிடக்கும் தனது மளிகை கடைக்கு ஹுசைன் நம்மை அழைத்து செல்கிறார்.
6: மக்கள் வெளியேற வேண்டும் என்று இப்போது எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் நான் எங்கே போவது? என் சொந்த ஊரை விட்டு நான் வெளியேற போவதில்லை. இதுதான் என் சொந்த ஊர்.
3: நாங்கள் தற்போது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலப்பகுதிக்கு அருகில் மேலும் தெற்கு நோக்கி பயணிக்கிறோம். இந்த சாலையில் அமைந்துள்ள லெபனான் ராணுவத்தின் கடைசி சோதனை சாவடி இது. அதோ அங்கே தெரிவதுதான் மஞ்சள் கோடு என்று அழைக்கப்படும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கும் லெபனானின் பகுதி. இங்குள்ள குன்றின் உச்சியில் அமைந்துள்ள சில வீடுகளிலிருந்து இஸ்ரேலிய ராணுவம் செயல்பட்டு வருவதாக இங்குள்ள வீரர்கள் எங்களிடம் தெரிவித்தனர். லெபனானியர்கள் நுழைய தடை செய்யப்பட்ட ஒரு லெபனானிய பகுதி இது. ஓர் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல் தனது வணிகத்தையும் வீட்டையும் அழித்து விட்டதாகவும் தனது சகோதரன் மற்றும் அண்டை வீட்டார் உட்பட பொதுமக்கள் பலரை கொன்றுவிட்டதாக அவர் கூறுகிறார்.
2: ஹெஸ்போலா யார்? அது நான், நீங்கள் மற்றும் அவர். இந்த மண்ணை பாதுகாப்பதற்காகவே அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். லெபனான் ஆக்கிரமிப்பின் கீழோ அல்லது அச்சுறுத்தலின் கீழோ இருக்கும் வரை நாங்கள் யாரையும் நம்ப முடியாது.
3: போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் காலத்தில் லெபனானின் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களால் 400 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். போர் தொடர்கிறது. மேலும் வர இருக்கும் இழப்புகளுக்காக திறந்த கல்லறைகள் காத்திருக்கின்றன. இங்கு நிலவுவது பெயரளவிலான போர் நிறுத்தம் மட்டுமே.
1: சீன மற்றும் அமெரிக்க அதிபர்களின் சந்திப்பு மற்றும் லெபனானில் தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறித்து பார்த்தோம். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ரஷ்யா அதன் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களில் ஒன்றை யுக்ரைன் மீது நடத்தியுள்ள நிலையில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டனர், 40 பேர் காயமடைந்துள்ளனர். ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் பல அடுக்குமாடி குடியிருப்புகளை குறிவைத்துள்ளதாகவும் மீட்பு படையினர் இன்னும் இடிபாடுகள் வழியாக அதில் சிக்கியுள்ளவர்களை தேடி வருவதாகவும் தலைநகர் கியவின் மேயர் விட்டாலி கிளிட்செவ் கூறினார். கியூபாவின் தலைநகர் ஹவானாவில் அரசுக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. கியூபா அரசுக்கு எண்ணெய் கிடைக்காமல் செய்யும் அமெரிக்க அரசின் செயல்பாடுகள் பல தசாப்தங்களில் இல்லாத வகையில் மிக மோசமான மின்வெட்டுகளை ஏற்படுத்தியுள்ளன. கியூபாவில் எரிபொருள், எண்ணெய் மற்றும் டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றும் ஹவானா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் மின்வெட்டை சந்திக்கிறது என்றும் அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் கூறினார். நிறைவாக தென்கிழக்கு ஆசியாவில் கண்டறியப்பட்டுள்ள மிகப்பெரிய டைனோசர் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். தாய்லாந்தில் 10 முன்பு நஹாட்டிட்டான் என்ற பெயருடைய டைனோசரின் எலும்புகள் கண்டறியப்பட்ட நிலையில் இது புது வகை டைனோசர் என்று இனம் காணப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தற்போது அறிவித்துள்ளனர். நீண்ட வாளுடன் 27 மீட்டர்கள் நீளமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தாவரங்களை உணவாக கொண்ட இந்த நஹாட்டிட்டான் வகை டைனோசர் பூமியில் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கு பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்று இரவு நள்ளிரவாகட்டும்.
0: நீங்கள் கேட்டது லண்டன் பிபிசி அனுசரணையில் உலக செய்திகள். கேட்டீர்கள் வானிசை வானொலியின் வெள்ளிமலை நிகழ்ச்சியில். நாங்கள் அடுத்து சில சமூக அறிவிப்புகளை கொடுக்கவிருக்கின்றோம். எமது நிகழ்ச்சியினுடாக தமிழர் இனவழிப்பு நினைவு நாள் மே 18 6:30 நடைபெறவிருக்கிறது. ஹங்கேரியன் கம்யூனிட்டி சென்டரில் 760 புரோனிகா ரோட் வென்டர்னா விக்டோரியா 3152 நடைபெறவிருக்கிறது. மே 18 தமிழர் இனவழிப்பு நினைவு நாள். இதை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றார்கள். நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றுமாறு அன்போடு வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோலவே இன்னும் ஒரு இறுதி வணக்க நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களது நினைவாக ஒரு இறுதி வணக்க நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு விக்டோரியா ஏற்பாடு செய்திருக்கின்றது. அந்த நிகழ்வு யூனிட் 40-44 லான்ஸ்டேல் ஸ்ட்ரீட் டேண்டினாங் விக்டோரியாவில் நடைபெறவிருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை 6:30 நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. 22 வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களின் ஒரு இறுதி வணக்க நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அதை ஏற்பாடு செய்திருக்கிறது. இவை எமது இன்றைய சமூக வானொலியின் சமூக அறிவிப்புகள். அடுத்து நாங்கள் பொன்னியின் செல்வனை அழைத்து வரவிருக்கின்றோம். காயத்ரி மெல்பர்னில் இருந்து உங்களுக்கு எமது வானிசை வானொலியின் வெள்ளிமலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த பொன்னியின் செல்வன் தொடரை வழங்கி வருகிறார். அந்த வகையில் காயத்ரியின் பொன்னியின் செல்வனை சந்திப்போம்.
7: மாலை வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் காயத்ரி. கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கலாமா?
8: பாகம் 3 அத்தியாயம் 13 விஷபானம். அந்த இடத்தில் அந்த நேரத்தில் தேவராளனை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிறிது துணுக்குற்றது. கடம்பூர் அரண்மனையில் தேவராளன் வெறியாட்டம் ஆடியதும் அப்போது அவன் கூறிய மொழிகளும் நினைவுக்கு வந்தன. நடுக்கடலில் சுழிக்காற்று குமுறி கொண்டிருந்த வேளையில் ரவிதாசனும் தேவராளனும் சொன்ன செய்திகளும் ஞாபகத்துக்கு வந்தன. அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்பது கண்டுபிடிப்பது கடினம். ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு மர்மமான பயங்கர சதி செயலில் ஈடுபட்டவர்கள் என்பது நிச்சயம். அவர்களில் ஒருவனிடம், இச்சமயம் அதுவும் இந்த நிர்மானுஷ்யமான இடத்தில் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்தான். அவனிடமிருந்து தப்பி குதிரையை வேகமாக தட்டிவிட்டு கொண்டு போய்விடலாமா என்று ஒரு கணம் எண்ணினான். அந்த எண்ணத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். தூரத்தில் தீயின் வெளிச்சம் தெரிந்தது. அது சுடுகாடாய்த்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு மண்ணுடல் தீக்கிரையாகி கொண்டிருந்தது. அந்த மண்ணுடலில் உயிர் இருந்த காலத்தில் எத்தனை எத்தனை ஆசாபாசங்களால் அலைப்புண்டிருக்கும், எத்தனை இன்ப துன்பங்களை அது அனுபவித்திருக்கும். அரை நாழிகை நேரத்தில் மிச்சம் இருக்க போவது ஒரு பிடி சாம்பல்தான். உலகில் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அடைய வேண்டிய கதி அதுவேதான். மன்னாதி மன்னர்களும் சரி, ஏழை பிச்சைக்காரனும் சரி, ஒரு நாள் அக்னிக்கிரையாகி பிடி சாம்பலாகி போக வேண்டியவர்களே. திகில் வந்தது போலவே திடீரென்று விட்டு போய்விட்டது. இந்த வேஷ வஞ்சகக்காரனுக்கு பயந்து எதற்கு ஓட வேண்டும்? ஏதோ இவன் சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறான். அதை கேட்டு வைக்கலாமே. ஒருவேளை கொல்ல நுழைக்களத்தில் தான் நுழைந்த போது அங்கிருந்து பின்பக்கம் சென்று மறைந்து கொண்டவன் இவன்தான் போலும். அந்த அதிசயமான வாள் கூட இவனுடையதாக இருக்கலாம். அதன் கைப்பிடியில் அருகில் மீனின் சித்திரம் இருந்ததல்லவா? இவனுடன் கொஞ்சம் பேச்சு கொடுத்தால் புதிய செய்தி ஏதேனும் தெரிய வரக்கூடும். ஆகையால் குதிரையை மெதுவாக செலுத்தினான் வல்லவரையன். முதன் முதலில் புதிது புதிதாக லாடம் அடிக்க பெற்ற அந்த குதிரையும் நடப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டதாக தோன்றியது. அதை விரட்டியடிக்க மனம் வரவில்லை. இங்கே எப்படி அப்பா திடுதிப்பென்று வந்து முளைத்தாய் என்று கேட்டான் வல்லவரையன். நான் அல்லவா அந்த கேள்வியை கேட்க வேண்டும். உன்னை நடுக்கடலில் கப்பலில் பாய்மரத்தோடு கட்டிவிட்டு வந்தோமே, எப்படி நீ தப்பி வந்தாய் என்றான் தேவராளன். உனக்கு மட்டும்தான் மந்திரம் தெரியும் என்று நினைத்தாயோ? எனக்கும் கொஞ்சம் தெரியும். மந்திரத்தில் உனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது பற்றி எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய மந்திர சக்தியினால் நீ இங்கே தனியாக போய்கொண்டிருப்பாய் என்று நானும் அறிந்து கொண்டேன். அதனால்தான் நான் முன்னால் வந்து காத்திருந்தேன். ஏன் காத்திருந்தாய்? என்னிடம் உனக்கு என்ன காரியம்? நீயே யோசித்துப்பார், அல்லது மந்திர சக்தியினால் கண்டுபிடி. உங்களுடைய ரகசியங்களை நடுக்கடலில் என்னிடம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ரகசியங்களை நான் மறந்துவிட தீர்மானித்து விட்டேன். யாரிடமும் சொல்லப் போவதில்லை. அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை. எப்போது நீ அந்த ரகசியங்களை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கிறாயோ அப்போது உன் நாக்கு துண்டிக்கப்படும். நீ ஊமையாவாய். வந்தியத்தேவனுக்கு உடல் சிலிர்த்தது. தஞ்சையிலும் இலங்கையிலும் அவன் சந்தித்த ஊமை பெண்களை பற்றி நினைவு வந்தது. சற்று தூரம் சும்மா நடந்தான். இந்த பாவி எதற்காக நம்மை தொடர்ந்து வருகிறான்? இவனிடமிருந்து தப்பி செல்வதற்கு என்ன வழி? கோடிக்கரையிலிருந்தது போல் இங்கேயும் சேற்று பள்ளம் இருந்தால் எவ்வளவு உபயோகமாயிருக்கும். அல்லது ஆற்றில் பிடித்து தள்ளிவிட்டு போகலாமா? அதில் பயனில்லை. ஆற்றில் தண்ணீர் அதிகம் கிடையாது. வேறு வழி ஒன்றும் இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது உடைவாள். அதை எடுக்க வேண்டியதுதான். தம்பி, நீ என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அது கைகூடாது. வீண் முயற்சியில் இறங்காதே. வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பினான். அவனிடமிருந்து தப்புவதற்கு சிறிது சாவகாசம் வேண்டும். அதுவரை ஏதேனும் பேச்சு கொடுத்து கொண்டு வர வேண்டும். உன் கூட்டாளி ரவிதாசன் எங்கே? தேவராளன் ஒரு பேய் சிரிப்பு சிரித்துவிட்டு, அது உனக்கல்லவா தெரிய வேண்டும்? ரவிதாசன் எங்கே என்று கேட்டான். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். ரவிதாசனை பற்றி பேச்சை தான் எடுத்திருக்க கூடாது. எடுத்தது தவறு. ரவிதாசனை இவன் பார்த்துவிட்டு நம்மை ஆழம் பார்க்கிறானோ? அல்லது என்ன தம்பி, சும்மா இருக்கிறாய்? ரவிதாசன் எங்கே என்று சொல்ல மாட்டாயா? போனால் போகட்டும். அந்த ஓடக்கார பெண் பூங்குழலி எங்கே? அதையாவது சொல். வந்தியத்தேவன் பாம்பை மிதித்தவன் போல் பதறினான். மேலே பேசுவதற்கே அவனுக்கு தயக்கமாயிருந்தது. அவளை பற்றியும் நீ ஒன்றும் சொல்ல மாட்டாயாக்கும். போனால் போகட்டும். அவளை நீ காப்பாற்ற நினைப்பதற்கு தக்க காரணம் இருக்கலாம். தம்பி, சற்று முன்னால் ஒரு காதல் பாட்டு பாடினாயே, அவளை நினைத்து பாடினாயா? இல்லை, சத்தியமாய் இல்லை என்று வல்லவரையன் பரபரப்போடு கூறினான். ஏன் உனக்கு இவ்வளவு பரபரப்பு? ஏன் இவ்வளவு ஆத்திரம்? சரி சரி, அதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க இப்போது அவகாசம் இல்லை. ஏன் என் குதிரையின் முகக்கயிற்றை பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? விட்டுவிடு, நான் போகிறேன். அவசர காரியம் இருக்கிறது. நான் வந்த காரியத்தை நீ இன்னும் கேட்கவில்லையே. சொன்னால்தானே கேட்கலாம். இந்த முல்லையாற்றங்கரைக்கு ஓர் அதிசய சக்தி உண்டு. இங்கே யார் எதை விரும்புகிறார்களோ அது உடனே அவர்களுக்கு சித்தியாகும். நான் ஒன்றும் விரும்பவில்லையே. அது போய், நீ யாரை நினைத்து கொண்டு உன் காதல் பாட்டை பாடினாயோ அவள் உன்னை பார்க்க விரும்புகிறாள். நீ இஷ்டப்பட்டால் பார்க்கலாம். எப்போது? இன்றிரவே பார்க்கலாம். இது என்ன கதை? கதையல்ல தம்பி, அதோ பார் என்று தேவராளன் சுட்டிக்காட்டினான். அவர்கள் சென்ற வழியில் சற்று தூரத்தில் ஏதோ ஒரு பொருள் மங்கலாக தெரிந்தது. வந்தியத்தேவன் உற்று பார்த்தான். அது ஒரு பல்லக்கு, மூடு பல்லக்கு என்று அறிந்தான். ஆஹா, அந்த பல்லக்கு எங்கோ பார்த்திருக்கிறோமே. ஏன், பழுவூர் இளையராணியின் பல்லக்கு அல்லவா அது? ஒருவேளை அதற்குள்ளே நந்தினி இருக்கிறாளா என்ன? அதை தெரிந்து கொள்ளும் ஆவலை அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. குதிரையை அந்த பல்லக்கின் அருகில் கொண்டு போய் நிறுத்தினான். பனை சித்திரம் போட்ட பல்லக்கில் மூடு திரை தெரிந்தது. திரை அசைவது போலவும் இருந்தது. உடனே வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து கீழே குதித்தான். அதே கணத்தில் தேவராளன் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான சப்தம் வெளிவந்தது. அக்கம் பக்கத்திலிருந்து புதர்களின் மறைவிலிருந்து ஏழெட்டு பேர் திடும் திடும் என்று எழுந்து பாய்ந்து வந்தவர்கள் வந்தியத்தேவன் மீது விழுந்தார்கள். அவனால் மீறி அசையவும் முடியாதபடி பிடித்து கொண்டார்கள். கால்களையும் கைகளையும் துணியினால் கட்டினார்கள். கண்ணையும் ஒருவன் கட்டினான். உடைவாளை ஒருவன் பலவந்தமாக எடுத்துக்கொண்டான். பிறகு வந்தியத்தேவனை அந்த பல்லக்கினுள்ளே தூக்கி போட்டார்கள். சிலர் உடனே பல்லக்கை தூக்கி கொண்டு விரைந்து நடந்தார்கள். மற்றவர்கள் முன்னும் பின்னும் சென்றார்கள். தேவராளன் முன்னால் வழிகாட்டி கொண்டு சென்றான். ஒருவன் குதிரையை பிடித்து கொண்டு நடந்தான். இவ்வளவும் அதிவிரைவில் நடந்துவிட்டன. கண்மூடி திறக்கும் நேரத்தில் என்று சொல்லுவதும் மிகையாகாது. வந்தியத்தேவன் தன்னை பலர் வந்து ஏக காலத்தில் தாக்கியதும் திகைத்து போய்விட்டான். அத்தகைய தாக்குதலை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பல்லக்கில் அவனை தூக்கி போட்டு பல்லக்கு நகர ஆரம்பித்த வரையில் அவனால் எதுவும் சிந்திக்கவும் முடியவில்லை. என்ன நடக்கிறதென்று தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் பல்லக்கு நகர ஆரம்பித்ததும் சிறிது சிறிதாக மனம் தெளிவடைந்தது. கண்ணின் கட்ட சுலபமாக நழுவிவிட்டது. கட்டியிருந்த கைகளினால் பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு பார்த்தான். நதிக்கரையிலிருந்து குறுக்கே இறங்கி பல்லக்கு எங்கேயோ போகிறது என்பதை அறிந்து கொண்டான். அவனுடைய கையின் கட்டுகளையும் காலின் கட்டுகளையும் அவிழ்த்து விட்டு கொண்டு விடுதலை பெறுவது அவ்வளவு கஷ்டமான காரியம் அன்று. பல்லக்கிலிருந்து குதிப்பதும் எளிதாகத்தான் இருக்கும். குதிரையோ பின்னால் வந்து கொண்டிருந்தது. அந்த ஏழெட்டு பேரையும் உதறி தள்ளிவிட்டு குதிரையின் மீது பாய்ந்தேறி செல்வதும் அவனுக்கு முடியாத காரியமாகாது. அவ்விதம் செய்யலாமா என்று யோசித்தான். ஆனால் ஏதோ ஒன்று குறுக்கே நின்று தடை செய்தது. பல்லக்கினுள்ளே ஓர் அபூர்வமான மனம் சூழ்ந்திருந்தது. அது முதலில் அவனுக்கே உற்சாகத்தை அளித்தது. அந்த கவர்ச்சியிலிருந்து விடுவித்துக் கொண்டு போக எளிதில் மனம் வரவில்லை. இந்த பல்லக்கு தன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகிறது? நந்தினியிடம்தான் சேர்க்கும் என்று ஊகிப்பதற்கு காரணங்கள் இருந்தன. அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் லேசாக தலை காட்டியது. வர வர அது பெரும் ஆர்வமாக வளர்ந்தது. அதற்கு எவ்வளவோ ஆட்சேபங்கள் தோன்றின. ஆட்சேபங்களை எல்லாம் மீறி ஆசை விஸ்வரூபம் கொண்டது. என்னதான் செய்து விடுவாள் நம்மை? என்னத்துக்காகத்தான் அழைக்கிறாள் என்று பார்த்துவிடலாமே. ஏதாவது தெரிந்து கொள்ள முடிந்தால் தெரிந்து கொள்ளலாமே. சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி செய்ய தன்னால் முடியாமலா போய்விடும்? மறுபடியும் அவளை பார்க்கும்படியான சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். தஞ்சாவூருக்கு போக வேண்டிய அவசியம் இனி ஏற்பட போவதில்லை. அங்கே போவது அபாயகரம். அதை காட்டிலும் வழியிலேயே பார்த்து விடுவது எளிதான காரியம். இன்னும் ஒரு தடவை அவளையும் பார்த்துதான் வைக்கலாமே. ஆம், நந்தினியை பார்க்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு அவசியமான காரணமும் இருந்தது. இலங்கையில் அவன் பார்த்த அந்த ஊமை அரசி, அவள் நந்தினி போலிருப்பதாக தான் எண்ணியது சரியா? அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவ்விதம் வந்தியத்தேவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் தலை சுழன்றது. தூக்கம் வருவது போல தோன்றியது. இல்லை இல்லை, அது தூக்கம் இல்லை. பகலிலே தான் அவ்வளவு நேரம் தூங்கியாகிவிட்டதே, இது ஏதோ மயக்கம். அந்த பல்லக்கில் சூழ்ந்துள்ள மனம்தான் நம்மை இப்படி மயக்குகிறது. ஐயோ, இது என்ன பயங்கர அபாயம்! பல்லக்கிலிருந்து குதித்து விட வேண்டியதுதான். வந்தியத்தேவன் கை கட்டை அவிழ்த்து கொள்ள முயன்றான். முடியவில்லை. கைகள் அசையவே இல்லை. எழுந்து உட்கார முயன்றான். அதுவும் முடியவில்லை. கால்களை அடித்து கொள்ள பார்த்தான். கால்களும் அசைய மறுத்தன. அவ்வளவுதான். கண்மணிகள் மூடிக்கொண்டன. அறிவு விரைவாக மங்கியது. மயக்கம் அவனை முழுவதும் ஆட்கொண்டது.
7: நன்றி நேயர்களே. அடுத்த அத்தியாயம் அடுத்த வெள்ளி மாலை. மறக்காமல் இணைந்திருங்கள் வாணி செய்யங்கள்.

நேரம் இப்போது 7:31. நீங்கள் இணைந்திருப்பது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியோடு. இப்போது நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக நாங்கள் கொண்டு வருவது இன்னிசை வேந்தர்களின் சங்கர் கணேஷ். இன்னிசை வேந்தர்கள் சங்கர் கணேஷ் அவர்களின் இசை பயணித்த தொடர் நிகழ்ச்சியை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வரவிருக்கின்றோம். அடுத்ததாக தயாரித்து வழங்குகின்றார் கணேஷ் ரகுராம் அவர்கள். மன்னிக்க வேண்டும், தயாரித்து வழங்குகின்றார் கணேஷ் ராமசாமி அவர்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 29வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கரும் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 19/2/1982 வெளியான திரைப்படம் அஸ்திவாரம். ஜெய்சங்கர், கே ஆர் விஜயா, கணேஷ், வனிதா நடித்த படம். இதில் டிஎம்எஸ் பாடிய ஒரு பாடல் புன்னகை மின்னிடும் அரசி.
1: புன்னகை மின்னிடும் அரசி, நல்ல புண்ணியம் பண்ணிய தலைவி, இவள் போல் இந்த பெண்.
0: இந்த பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார்.
1: குங்குமம் புன்னகை கொண்டார்.
0: கணேஷ் இசையில் டிஎம்எஸ் உடன் இணைந்து பாடுபவர் பி சுசிலா.
2: பண்பிலும் தங்கம், பிறர் இன்பத்தை எண்ணிடும் நெஞ்சம், இவர் போல் தம்பி நீ.
0: அஸ்திவாரம் படத்தில் வாணிஜாரம் பாடிய பாடல் என்னென்ன வேணும்னு கேளுங்க. இந்த படத்தை ஜெய்சங்கரோட தம்பியாக கணேஷ் நடித்திருப்பார். தான் இசமித்த பாடலுக்கு தானே நடிப்பது என்பது ஒருவித புது அனுபவம் தான். பதினஞ்சு பத்து 1982 வெளியான திரைப்படம் கடவுளுக்கு ஒரு கடிதம். ராஜீவ் சைராபானு நடித்த இந்த படத்தில் மலேசியா வாசுதேவன் பாடிய ஒரு பாடல் வசந்தங்கள் வாழ்த்து சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே.
1: வசந்தங்கள் வாழ்த்து சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே. மணமகள் கோலம்.
0: படம் வந்த ஒரு சில நாட்கள் மட்டுமே வானொலியில் கேட்ட பாடல்.
1: மணமகள் கோலம் தன்னை மனக்கண்ணில் கண்டேனே, கோயில் பூமாலை நீ.
0: 26/1982 வெளியான திரைப்படம் கல்யாண காலம். பாலைவனச்சோலை படத்தை தொடர்ந்து ராபர்ட் ராஜசேகர் டைரக்ட் பண்ண படம். இதில் கவிஞர் வைரமுத்து எழுதிய ஒரு இனிமையான பாடல். அந்த ஓபனிங் மியூசிக்கே அவ்வளோ அழகா இருக்கும். எஸ்பிபியின் இனிய குரலில் ஒலித்த பாடல். சங்கர் கணேஷ், வைரமுத்து, எஸ்பிபி கூட்டணியில் உருவான ஒரு வெற்றி பாடல். பதினாலு/1982 வெளியான திரைப்படம் குரோதம். பிரேம், ராணி பத்மினி நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் ஏ ஜெகநாதன். இதில் ஜெஸ்டஸ் பாடிய ஒரு இனிய பாடல் பாவை இதழ் தேன்மாதுளை. இந்த பாடலை ஜெஸ்டாஸோடு இணைந்து பாடியவர் எஸ் ஜானகி. அஞ்சு 2/1982 அன்று வெளியான திரைப்படம் நடமாடும் சிலைகள். ரூபா நாராயணராவ் நடித்த படம் இது. இதில் ஜெஸ்டஸ் பாடிய பாடல் அறியாமை இருளில் பரிதாப நிலையில்.
1: அறியாமை இருளில் பரிதாப நிலையில் படமான பொருளாகும் இவர்.
0: இந்த பாடலை எழுதியவர் கே எம் கிருஷ்ணன்.
1: வெறும் ஜடமாக நடமாடும் சிலைகள்.
0: எப்போதோ ஒரு காலத்தில் இந்த பாடலை கேட்ட நினைவு.
1: அறியாமை இருளில் பரிதாப நிலையில் படமான பொருளாக.
0: நடமாடும் சிலைகள் படத்தில் அடிக்கடி வானொலியில் ஒலித்த ஒரு பாடல் முகிலுக்குள்ளே ஒரு நிலா, துகிலுக்குள்ளே ஒரு நிலா.
1: முகிலுக்குள்ளே ஒரு நிலா, துகிலுக்குள்ளே ஒரு நிலா.
0: இந்த பாடலை பாடியவர் தீபன் சக்கரவர்த்தி.
1: இங்கு இரண்டு நிலா, அது அனைவருக்கும் பொது.
0: இந்த இனிமையான பாடல் எழுதியவர் கே எம் கிருஷ்ணன்.
1: முகிலுக்குள்ளே ஒரு நிலா, துகிலுக்குள்ளே ஒரு நிலா.
0: 23/7/1982 வெளியான திரைப்படம் வேடிக்கை மனிதர்கள். ராஜீவ், விஜயசாந்தி நடித்த இந்த படத்தின் டைரக்டர் பி வி பாலகுரு. இதில் எஸ் ஜானகி பாடிய ஒரு பாடல் முகம் செந்தாமரை என்றானே.
3: முகம் செந்தாமரை என்றானே.
0: சங்கர் கணேஷ், எஸ் ஜானகி காம்பினேஷனில் உருவான ஒரு ஹிட் சாங். இருபத்தஞ்சு 2/1983 இசையமைப்பாளர் கணேஷ் அவர்கள் ஹீரோவாக நடித்து வெளியான திரைப்படம் நான் உன்ன நினைச்சேன். சரவணா பிலிம்ஸ் தயாரித்த திரைப்படம் இது. இந்த படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படி இருக்கும். அமரர் ஜி என் வேலுமணி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு ஜி என் வேலுமணியின் மகனும் கணேஷின் நண்பருமான திரு ஜி வி சரவணன் அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு டைட்டில் தொடங்கும். படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா திரு ஜி என் வேலுமணி அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் வந்து அந்த புகைப்படங்கள் வரும். அதோட பின்னணியில் சரவணா ஃபிலிம்ஸ் தயாரித்த படங்கள்லேருந்து பாடல்கள் வரும். அதாவது பாகப்பிரிவினை, பாலும் பழமும், படகோட்டி, பணத்தோட்டம், இது சத்தியம், இது போன்ற பட குடியிருந்த கோவில், இது போன்ற படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு லைன் பின்னால் வரும். இந்த படத்தின் டைரக்டர் வந்து திரு ஜி வி சரவணன். நான் உன்ன நினைச்ச படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் உன்ன தொட்டா தோஷம் இல்லை.

0: இப்படி ஒரு கண்ணனை பார்த்திருக்கவே மாட்டீங்க.
1: ஒன்ன தொட்டா தோஷம் இல்ல, என்ன விட்டா ஆளும் இல்ல.
0: கணேஷ் இசையில் கணேஷ் நடித்து எஸ்பிபி பீஸ் விசா குரல்களில் உருவான ஒரு ஹிட் சாங். உன்ன நினைச்சேன் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், அந்த மூணு பேருக்கும் நானும் ஒரு தம்பி, என் முன்னேற்றமோ உங்களை தான் நம்பி.
1: அந்த மூணு பேருக்கும் நானும் ஒரு தம்பி, என் முன்னேற்றமோ உங்களை.
0: கவிஞர் வாலி இந்த பாடலை எழுதியிருப்பார்.
1: ஒருவரு அடுத்ததுதான் இருவரு, எம்ஜிஆர் கலைஞர் எல்லாரும்.
0: அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி மூவரின் புகழையும் ஒரே பாடலில் சொல்லியிருப்பார்.
1: பண்புகளை அறிஞ்ச இடம் ராமாவரம் தோட்டம், அங்கு பார்த்திருக்கேன் எப்பொழுதும் ரசிகர்கள்.
0: சங்கர் கணேஷ் இசையில் இது ஒரு ஹிட் சாங்.
1: அந்த மூணு பேருக்கும் நானும் ஒரு தம்பி, என் முன்னேற்றமோ உங்களை.
0: எம்ஜிஆரையும் கருணாநிதியும் இணைத்து ஒரு பாடல்.
1: எம்ஜிஆர் கலைஞர் எல்லாரும் என் தலைவர்.
0: 16/9/1983 வெளியான திரைப்படம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள். சிவகுமார் லட்சுமி நடித்த இந்த படத்தின் தயாரிப்பு டைரக்ஷன் ஆஸ்கார் மூவிஸ் எம் பாஸ்கர். இதுல ஒரு பாடல், அந்த ஓபனிங் ஹம்மிங்கே பாத்தீங்கன்னா ஹை பிச்சில் தான் தொடங்கும். சங்கர் கணேஷின் மென்மையான மெட்டில் உருவான பாடல். சங்கர் கணேஷ் எஸ் ஜானகி காம்பினேஷனில் உருவான ஒரு இனிய பாடல். June 9/4/1983 விளையான திரைப்படம் நெஞ்சமெல்லாம் நீயே. மோகன் ராதா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் கே ரங்கராஜ். இதுல ஒரு இனிமையான பாடல், யார் அது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது. ஓபனிங்கே பாத்தீங்கன்னா சங்கர் வந்து ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பார்.
2: 1 2 3
0: வயலின்களின் இசை தொடரும். யார் அது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது என்ற இனிய பாடல் துவங்கும். வாணி ஜெயராமின் தேனினும் இனிய குரல் பாடலுக்கு மெருகேற்றும். பாடலின் முடிவில் வயலின் இசையோடு மிக அழகாக முடியும். சங்கர் கணேஷ் இந்த படத்தில் இசையமைப்பாளர்களாகவே நடித்திருப்பார்கள். இன்றைய பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். நெஞ்சமில்லாம் நீ படத்துல மற்ற பாடல்களை நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

சொல்லாமல் நெஞ்சை அள்ளிப்போன அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் வானிசை வானொலியூடாக மெல்பர்ன் மேற்கில் இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் வானிசை வானொலியின் வெள்ளிமலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து எனக்கு விருப்பமான ஒரு பழைய பாடலை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளவிருக்கின்றேன். வீரத்திருமகன் திரைப்படத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலை கேட்டுவிட்டு வருவோம். இந்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், எழுத்து கண்ணதாசன்.

நீங்கள் கேட்ட அந்த அருமையான மனது மறக்காத பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களும் சுஷீலா அம்மாவும் இணைந்து பாடிய பாடல். உண்மையில் அந்த திரைப்படத்தில் நான் நினைக்கின்றேன், கதாநாயகியாக பின்னாட்களில் நகைச்சுவை நடிகையாக விடம் வந்த சச்சு அவர்கள் நடித்திருந்தார். இப்போது சமீபத்தில் நடந்த தேர்தல் முடிவுகளை போது இபிஎஸ் அவர்களை, எடப்பாடி ராமமூர்த்தி அவர்களை சந்திப்பதற்காக சென்ற வேளையில் அவரை, அதாவது செய்தியாளர்கள் கேட்டபோது அவர் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டார். சிலர் என்னிடம் கேட்கின்றார்கள், இளைய தலைமுறையினர் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன படத்தில் நடித்திருக்கிறீர்கள் அம்மா என்று அவரிடமே கேட்கின்றார்களாம் என்று குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு உண்மையில் பழங்காலத்திலிருந்து நடித்து வரும் ஒரு நடிகை. உண்மையில் அந்த இந்த பாடல் எனக்கு மிகவும் மனதுக்கு நெருக்கமான ஒரு பாடல். அந்த பாடலோடு நானும் விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். சரி, அதற்கு முதல் இந்த நிகழ்ச்சியை பற்றி அறிவித்தலை சொல்லிவிட்டு நான் இந்த நீலய கழகத்திலிருந்து விடைபெறவிருக்கின்றேன். அடுத்து வரவிருப்பது மில்லிசை மன்னரும் நானும் என்ற தொடர் நிகழ்ச்சி வரவிருக்கிறது. அனந்த நாராயணன் அவர்கள் தொகுத்து வழங்கும் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் இன்றைய வெள்ளி மாலை நிகழ்ச்சியில் கேட்கப் போகின்றீர்கள், வெள்ளி மாலையின் இறுதி நிகழ்ச்சியாக கேட்கப் போகின்றீர்கள். எனவே நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் அன்பின் சர்தார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம்.

எல்லோருக்கும் வணக்கம். ஓரளவுக்கு இந்த பாட்டு, இப்போ நான் சொல்ல போகிற பாட்டு என்ன பாட்டுங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன், எந்த ஒரு மெல்லிசை மன்னர் அப்படின்னாலே ரொம்ப சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் நிறைய, எந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்தாலும் அதுக்கு வந்து மெலடி அது அந்த அந்த இடத்துலையே அந்த அந்த அந்த சூழ்நிலையே கொண்டு உட்காத்திடுற அளவுக்கு நம்மளை வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் படுத்த இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து மெலடி போடுறதுல மெல்லிசை மன்னருக்கு நிகர் மெல்லிசை மன்னர் தாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் எந்த மாதிரி டேரக்டர்ஸ் கொடுப்பாங்க நமக்கு எல்லாருமே நிறைய பார்த்துருக்கோம். பாலச்சந்தர் சார் படமாக இருந்தானா அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் இருக்கும். அது மாதிரி ஸ்ரீதரவுடைய படமாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்க போயும்போது கே விஜயன் அவர்கள் டைரக்ட் பண்ண ஒரு படம் 1976. இந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கும்போதுலாம் இப்போ நான் நம்ம வந்த காலகட்டத்திலலாம் இவ்வளவு நெட்டு கிடையாது, இவ்வளவு மீடியாஸ் கிடையாது. ஸோ பாட்டு கேட்குறதுக்கு ஒரே சோர்ஸ் வந்து நம்ம போய் படம் பார்க்கணும், யூடியூப்லாம் கிடையாது, படம் பார்க்கணும் இல்லைன்னா ரேடியோவில் பாட்டு கேட்கணும், அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே இந்த படத்தை பார்க்கும்போது சிவாஜி சாரோட ஆக்டிங் வந்து எல்லாரையுமே கவரும். அண்ட் இந்த பாட்டு வந்து என்னமோ தெரியல என்னை வந்து கேவி கேவி அழ வச்ச ஒரு பாடல் இது. அது வந்து அந்த லிரிக்கல் வேல்யூவா, இல்லை அந்த நடித்தவங்களுடைய நடிப்பு வேல்யூவா, இல்லை அந்த சீக்வன்ஸா, இல்லை அந்த மெட்டா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் ஒன்றோடு ஒன்று வந்து அப்படி வந்து இணைந்திருக்கும். அதான் டீம் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து அதுதான். அந்த பாட்டாக பாடினவங்களா, சுசீலா மாதிரி அந்த பாட்டை பாடிருப்பாங்க, பாடினவங்க பாடினதுனாலையா இல்லை அந்த அந்த சீனா அந்த அந்த எதை பற்றி பாடுறாங்களோ அந்த பாட்டினுடைய கருவா இல்லை அந்த லிரிக் எழுதின விதமா அதை ப்ரெசென்ட் பண்ண விதமா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா அம்சங்களுமே இதில் இருக்குது. அதனால தான் இந்த பாட்டை பற்றி நான் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது நாயகி நாயகன் ரெண்டு பேரும் நேசிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்கள்னால அவருக்கு வந்து ஒரு மறதிங்கிற ஒரு வியாதி ஏற்பட்டு அவர் சுத்தமாக எல்லாத்தையுமே மறந்துட்டார். ஸோ தன்னுடைய தோழனோட வந்து அவர் வந்து பெண் பார்க்க வர்றாரு. நாயகியை பெண் பார்க்கறதுக்கு இவருடைய தோழன் யாரோ அவர் தான் மாப்பிள்ளையாக போகிறாரு. யார் லவ் பண்ணாரோ அவர் வந்து மாப்பிள்ளை தோழனாக போகிறாரு. நான் யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோம். சிவாஜி சாரும் வாணிஸ்ரீயும் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வாணிஸ்ரீயோட கேரக்டர் பேர் வந்து ஜானகி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவருக்கு ஒரு காரணத்தினால மறதி ஏற்பட்டதுனால ஏவிஎம் ராஜன் வந்து அவருடைய ஃப்ரெண்டு. ஏவிஎம் ராஜனுக்கு பொன் பார்க்கறதுக்கு தன்னுடைய லவ்வரை பொன் பார்க்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளை தோழனா போவார். ஆனால் அவருக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன மாதிரி ஒரு லிரிக் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணத்தில் வரக்கூடிய இந்த சீதை சுயம்பரம் அந்த ஒரு விஷயத்தை தான் கருவாக எடுத்து வந்து நம்ம கண்ணதாசன் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து கவிஞர் கவியரசர் வந்து அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார். அதுக்கு இவர் போட்டிருப்பாருங்க ஒரு மெட்டு, அதாவது

அப்படின்னு ஒரு ஷெனாய் பிட் போவோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நெஞ்சை மறைத்தால் நினைவை மறைத்தால் கண்களை மறைக்கவில்லை. அதாவது இதெல்லாம் இவ்வளவுலாம் நடந்து அதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு மனப்பெண் மாதிரி உட்கார்ந்து பாடிட்டு இருக்கா. ஸோ அவளுடைய நெஞ்சில் என்ன இருக்கோ அதை மறைச்சிட்டா, அவளுடைய நினைவையும் மறைச்சிட்டா, ஆனால் இருந்தாலும் கூட கண்களை மறைக்கவில்லை. அந்த கண்கள் வந்து அந்த நாயகனை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு நேசம் அதில் இருக்குது. ஸோ அவளால் அந்த துக்கத்தை கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிறது வந்து. ஸோ அது சொல்லும்போது திருப்பி வந்து அதுக்கு ரியாக்ஷன், அது வந்து எம்எஸ்வி சார் கொடுக்கக்கூடிய அந்த ஷெனாய் பிட்டு இருக்கு பாருங்க.

இந்த மாதிரி பிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்களுடைய இந்த ஹீரோட ரியாக்ஷன் எப்படி கன்ஃபியூஸ்டா இருக்கு, ஆனாலும் அவருக்குள்ள என்னமோ ஒன்று பண்ணுது பட் அவருக்கு சொல்ல தெரியல ஆனால் மறந்துட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு ரியாக்ஷனை காமிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளவு அழகா இந்த மாதிரி பிஜிஎம்லாம் ரொம்ப அழகா அதுக்கு இடம் கொடுக்கும். அது முடிஞ்ச உடனே ரிப்பீட் பாருங்க.

இந்த பாட்டில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவ்வளோ ஒரு கிளாசிக் டியூன் இது. ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பிரசிவ் டியூன், அட் த சேம் டைம் வந்து ஒரு ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கில் உள்ள எக்ஸ்பிரஷன்ஸை தழுவி ஒரு டியூனு. ஆனால் அந்த ஒவ்வொன்றுக்கும் முனிவன் முன்புறமுக்கு ஒரு ஷார்ட்டு, ஒரு ஒரு லைனுக்கு வந்து ஒரு ஷார்ட் வைக்கும்போது அந்த ஷார்ட்டுடைய எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு விசிலில் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோங்கிறதுனால

முடியாதுதா? அப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் வரக்கூடிய லைன் தான் கண்ணதாசன் அவர்கள் வந்து கம்பர் கூட சொல்லாத ஒரு விஷயம். கம்ப ராமாயணத்தில் கம்பர் கூட சொல்லாத ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக இந்த சரணத்தில் வச்சுருப்பார். அதுவும் அதுக்கு மெல்லிசை மன்னர் போட்ட டியூன் இருக்கு பாருங்கள்,

அதுக்கு மேலே அந்த ஹீரோயினால் அந்த பாட்டே பாட முடியாது அப்படின்னு அழுதுருவாங்க. அழுத உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நிசப்தம். திருப்பி அவங்க அவங்க அம்மா அந்த ஹீரோட அம்மா வந்து தோளில் கையை வச்ச உடனே தான் திருப்பி தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஐயோ சுதாரிச்சுக்கிட்டு

எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை தயவு செஞ்சு அந்த ஃபிலிமோட பாருங்கள். அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸ், அவர் என்ன கருவை எடுத்துகிட்டு அந்த பாட்டை பற்றி சொல்லியிருக்காரு, அந்த ஹீரோனுடைய பெர்ஸ்பெக்டிவில் அவங்க எப்படி பாடுறாங்க, அதை பாடும்போது அந்த மெலடி எப்படி இருக்குது, ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோவாக சிவாஜியை காமிக்கும்போது அந்த ஒரு ஃப்ரேஸுக்கு வந்து அந்த விசில் பண்ணி, அந்த பேக்ரவுண்டும் விசில் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படி பண்ணி, ஷெனாயை கொண்டு வந்து, ஷெனாய் அண்ட் ஃப்ளூட்டை உள்ளே கொண்டு வந்து, இதுக்கு மேலே அழகாக ஒரு மெலடியை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு மெல்லிசை மன்னர் வந்து அப்படி இந்த மெலடியை ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ இந்த பாட்டை தயவு செஞ்சு கேளுங்க, நீங்கள் எல்லாருமே ரொம்ப இமோஷனலாக கனெக்ட் ஆவீங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை.